அகங்காரம் பாபாத்மா மித்திரம் தயந்த் சத்தரம் திருணந்த் அனைக்கு மாயா விஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் தகந்த ஜீயா துக் சுக் பஹு போகணே பரம்.

ஜேதாஸ் பிரம்மம் கர்மம் சபோக்மேச்சோ கர்மம் கவுனானுக்கு மெச்சு தேவை என்ன சத்குரு ஆட்டன்ன பாவ பவுடிக்கப்படுறோம் சுகாவனா.